0: அது அளவுன்றது மறைக்கு ஆனா இந்த என் கொடுமை ஓயோயரா ஆனா கொக்கரோட்டு வந்துடுவோம் கேச்சேச்சுனா மறக்க பரவாயில்ல.
1: This is Double J.